0: bond.
1: பாண்டு பேபி.

சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:03. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். முதலாவதாக ஒரு பக்தி பாடல் கேட்போமா?

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதன் முதலாக ஒலித்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம், பவானி, ஷாலினி, ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில்

பதிவின் முதல் பதிவாக அறிவிப்பாளர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து இரு கரம் கூப்பி வணங்கி நிற்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் ஒரு பூங்கொத்தை கையில் ஏந்தி மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்து தீபாராதனை காட்டியும் மகிழ்கிறார். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து தீபாகுமார் அவர்கள் சிறப்பு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்று, யாமிருக்க பயமேன் என்று முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அருமை என்று முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபாவும் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் மாவுடையன் கோவில் பகுதியிலிருந்து சிபிஆர் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள். தீபாகுமார் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்து நல்லதே நடக்கும் என்றும், சிபிஆர் அவர்கள் ஆஹா பேஷ் பேஷ் என்று மக்கள் திலகத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் முருகன் கையில் இருக்கும் வேலை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஓம் சரவண பவ என்றும், சிபிஆர் அவர்கள் சத்யராஜ் சாமியார் வேஷத்தில் தலையாட்டி கொண்டு சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் என்றும், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு. வாருங்கள். வணக்கம். மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், வாருங்கள். வணக்கம். எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய விஜயக்கா அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் 9 மணிக்குள்ள பாட்டு பதிவு இருக்கணும், நீங்கள் என்ன 10:45 போடுறீங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் அன்பின் வாழ்த்துக்கள் 1000, ஆஹா அருமை இனிமை என்றும்,

எங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் கோவில் மணியோசை பாடல் புள்ள புள்ள வயசு புள்ள வயசு புள்ள கரூர் மாவட்டம் ரகுபதி தங்கப்பொண்ணு மனோஜ்குமார் காவியா இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

கோவில் மணியோசை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல், அட்டகாசமான பாடல், மனோ சித்ரா குரல்களில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம், ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதி, காமக்கூர் சரவணன் பெயர் பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு. ஆகா அருமை என்றும், பாடல் மிகவும் அருமை என்றும். காமக்கூர் சரவணன் அவர்கள் மியூசிக் செட்டோட சிறப்பாக இருக்கு. இதயம் சுற்றி சுற்றி வருகிறது பாடலை கேட்டு. அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் சூப்பர்பு என்றும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சூப்பர்பு பாடல் ஆகா அருமை என்றும், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள் புள்ள புள்ள வயசு புள்ள பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்று வாழ்த்தியிருக்கிறார் சிறப்பு. காமக்கூர் சரவணன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் உற்சாகம் தரும் பாடல் வாழ்த்துக்கள் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். சிபிஆர் அவர்கள் மிக்க நன்றி என்று குழந்தையாக மாறி அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறார் சிறப்பு. பாட்டி அவங்க ஃபேவரட் பாட்டியை எப்படியாவது கொண்டு வந்துருவர். இன்னைக்கு பக்கத்தில் ஒரு மயிலும் இருக்குது, மயில் அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறது சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அருமையான பாடல் என்றும். மதுரை மாவட்டத்தவணி அழகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை அழகாக தமிழ் உச்சரிப்பு குரலில் பேசி நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அரங்கத்தில் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோழச்சேரி ஆ விஜயரசகுமாரன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களுடன் அழகர் சிறப்பு. நன்றி, நன்றி அண்ணே. அறிவழகன் மங்கை அவர்கள் நல்லா சிரிங்க என்று பாட்டிய சிபிஆர் போட்ட பாட்டிய கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த பாடலாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் பாளையத்தம்மன் பாடல் ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கூட காரி என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோழசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ.

பாளையத்தன்மன் திரைப்படத்திலிருந்து அழகான அட்டகாசமான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன்ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து அழகான ஒரு பூனை டான்ஸ் சிறப்பு. காமக்கூர் சரவணன் அவர்கள் அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது கோவிலில் இருந்து எடுத்த படம் என்று நினைக்கிறேன். அப்புறம் அம்மன் தெருவீதி வலம் வருகிறார். நன்றி. சிபிஆர் அவர்கள் தலையை தலையை ஆட்டிக்கிட்டு குழந்தை வடிவத்தில் சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான அம்மன் பாடல் சூப்பர் சூப்பர் என்றும். நன்றி. சிபிஆர் அவர்கள் அவங்க தங்க பொண்ணு கூட அழகான ஒரு டான்ஸ் சிறப்பு. நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் வேப்பிலையை கண்முன் கொண்டு வந்து அம்மனையும் கண்முன் கொண்டு வந்த மாதிரி அது சிறப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் அவங்க பேரனை நல்ல ஃபோட்டோ எடுத்து அனிட்டன் ஜோவை போட்டு ஒரு போஸ்டர். எனக்காகவும் பாடல் கேட்டதற்கு நன்றி அனிட்டன் ஜோ. சிறப்பு, சூப்பராக இருக்கான், அழகாக இருக்கான். சுற்றி போட்டுருங்க, என்ன இப்படி போடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்டின் அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆ சரி, உங்கள் இஷ்டம். அழகாக இருக்கான். நன்றி நன்றி செல்வம் அண்ணே. சிபிஆர் அவர்கள் அழகான பாடல் என்று தம்ஸ்அப் காட்டுகிறார். சிறப்பு. நன்றி. தீபா குமார் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும். தீபாராதனை நடக்கிறது. சிறப்பு. அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். யார் இந்த அழகு தம்பி என்று கேட்கிறார். இதுக்கு பதில் சொல்கிறேன். தீபாகுமார் அவர்கள் அம்மனை கண்டு இருகரும் குப்பி வணங்கி நிற்கிறார். சிறப்பு. செல்வம் செல்வி அவர்கள் பேரன் அனிட்டன் ஜோ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று அறிவழகன் மங்கைக்கு அறிவிப்பாளர் அவர்கள் தெரிவிக்கிறார். செல்வம் செல்வி அவர்கள் இவன்தான் அனிட்டன் ஜோ என்கிறார். சிறப்பு. காமக்கூர் சரவணன் அவர்கள் திரு காமக்கூர் கேட்ட வரம் தரும் கொட்டாவரத்து வாழி மாறி அம்மன் ஆலயத்தில் இன்றைய தின அலங்காரம். இன்றைய தின அலங்காரம் சிறப்பு. நாங்களும் வணங்கி கொண்டோம். உங்கள் புண்ணியத்தால் நீங்கள் போட்டதுனால நாங்களும் வணங்கிக்கிறோம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் அம்மன் பாடல் அருமை, வாழ்த்துக்கள் விஜயக்கா என்று வாழ்த்தியிருக்கிறார். நன்றி நன்றி ஜெயம். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கூட காரி, அருமையான பாடல். அம்மன் பாடல் தேர்வு செய்த நமது அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி நன்றி நன்றி. தேன்மொழி அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அம்மனையும் கண்முன் கொண்டு இன்னொரு அம்மனையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அறிவழகன் மங்கை அவர்கள். நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு திருஷ்டி சுற்றி போடுவோம் அக்கா. சிறப்பு சிறப்பு. நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில் படம் புது யுகம் பிறக்கிறது. பாடல் எல்லா பயலும் பார்க்கிறான். இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர், நன்றி வாழ்த்துக்கள். பாடல் இதோ வருகிறது.

புது யுகம் பிறக்கிறது திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில். நமது சபரி வானொலியில் அன்பு வெற்றி அறிவிப்பாளராக திகழும் சகோதரி ஆ. விஜயரசகுமார் அவர்களுக்கும் உங்கள் கம்பீரத்தையும் நேர்த்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரத்யேக அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி ஆ. விஜயரசகுமாரன் அவர்களுக்கு ஒரு அழகான கவிதை இதோ ரெடியாக இருக்குது. அப்போ அழகரின் கவிதையை அழகாக படித்து விடுவோம். ஒலியின் வழியே உலகை இணைக்கும் அறிவிப்பாளர் குரலுக்கு சொந்தக்காரரே, உன் நாக்கின் நுனியில் நடனமாடும் வார்த்தைகள் அனைத்தும் தேனின் துளிகளே. நிகழ்ச்சியின் தொடக்கம் முதல் இறுதி வரை உயிர்ப்பாய் இருக்கும் உன் கம்பீர குரலே அந்த அரங்கத்தின் இதய துடிப்பு. சோர்வான தருணங்களிலும் சுறுசுறுப்பை தந்து கேட்போரின் மனங்களை ஒன்றிணைக்கும் உன் திறமைக்கு நிகர் ஏது. உங்களையும் நமது சபரி வானொலியையும் வாழ்த்தும் அன்பு உள்ளம் அழகர், நன்றி வாழ்த்துக்கள். உங்கள் பணி சிறக்க. சிறப்பு நன்றி நன்றி அண்ணே. எல்லா பயலும் பார்க்கிறான் பாடல் அருமை அழகான துள்ளல் இசை பாடல். பாடல் கேட்கவே உற்சாகம் உற்சாகம் தாங்க. அழகான பாடலை அழகான இசைத்திரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நமக்கு நம்மை மகிழ்வித்து அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலைச்சேரி ஆ. விஜயரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களுடன் அழகர். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் முத்துலிங்கம். அழகான பாடலுக்கு தெளிவான இசையை வழங்கியவர் வி. குமார். அழகான பாடலை நம் செவியோரும் கூவி சென்றவர் வாணி ஜெயராம் அவர்கள். இந்த படம் ஜனவரி 16, 1980 இயக்குனர் சூர்யா இயக்கத்தில் இரண்டு திரைப்படம். 1980 முதல் படம் புதிய பூவிது, இரண்டாவது படம் புது யுகம் பிறக்கிறது. இந்த இரு படங்களுமே தோல்வியை தழுவிய படம். இரண்டு படங்களிலுமே பாடல்கள் அனைத்துமே ஹிட்டான பாடல்கள். புது யுகம் பிறக்கிறது படத்தில் நடிகர்கள் முந்தானை முடிச்சு படத்தில் வில்லனாக அறிமுகப்படுத்தியவர் பாக்யராஜ். வில்லன் நடிகர் நளினிகாந்த் அவர்கள். உடன் வடிவுக்கரசி கவுண்டமணி நடித்து வெளிவந்த படம். பாடலை கேட்டு ரசித்து பதிவு போட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்குமே மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்று அழகர் அண்ணன் தெரிவிச்சிருக்காரு. நன்றி அண்ணே. பாடல் கிரேட் என்றும் பாடல் மிகவும் அருமை என்றும் காமக்கூர் சரவணன் அவர்கள் அழகாக குழந்தையாக மாறி ஜோடியுடன் நடனம் நடக்கிறது. நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் பொண்ணு ஊருக்கு புதுசு. பாடல் சோலை கோயிலே காலை கதிரே என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி அவர்கள் விருப்பத்தில். ஷைலஜா, எஸ்பி ஷைலஜா பாடிய முதல் அறிமுக பாடல் இதுதான்.

பொண்ணு ஊருக்கு புதுசு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான அட்டகாசமான பாடல் எஸ்பி சைலஜா அவர்கள் குரலில் இசைத்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்களுக்காக பாடல் ஒலித்து சென்றது.

தேன்மொழி முருகன் அவர்கள் இதற்கு முன் ஒலித்த பாடலுக்கு, அழகர் அவர்கள் பாடலுக்கு அரிதான பாடல், அருமை பாடல், தேர்வு சிறப்பு என்றும், இப்போது ஒலித்த பாடலுக்கு அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்று ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பிற்பகல் 3 மணி அளவில் இதயராகம் தொகுத்து அனுப்பியவர் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். வழங்குபவர் ராமபுரம் அனுஷியா அவர்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு அன்பு சொந்தங்கள் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேன்மொழி முருகன் அவர்கள் சோலைக்குயிலே காலை கதிரே, எஸ்பி சைலஜாவின் துள்ளலான குரல், துடிப்பான பாடல், அருமை பாடல், தேர்வு அருமை என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் என்றும் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தும், அறிவழகன் மங்கை அவர்கள் சோலை குயில் அழகாக இசைக்கிறது, இனிமை சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள் ஆஹா அருமை என்றும், கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் என் விருப்ப பாடலை அழகாக வழங்கி மகிழ்ந்த நம் சபரி வானொலிக்கும் அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நம் அன்பு சகோதரி விஜி அவர்களுக்கும், பாடலை கேட்டு பதிவிட்டு சிறப்பித்த நம் சபரி சொந்தங்களுக்கும் மிகவும் நன்றி நன்றி என்கிறார். சிறப்பு நன்றி நன்றி. தீபாகுமார் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி சூப்பர் என்று திருஷ்டி கழிக்கிறார். தீபாகுமார் அவர்கள் சூப்பர் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், அனைவரது பாடலுக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லிவிடுங்கள் சகோதரி, கடையில் கஸ்டமர் வந்து விடுகிறார்கள். சகோதரி, கடையில் கஸ்டமர் வந்து விடுகிறார்கள் செல்வம் அவர்கள். சரி அண்ணே, நன்றி நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சரஸ்வதி சபதம், பாடல் ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி, விரும்பிய சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடலிடோ.

கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும்

சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து அருமையான அட்டகாசமான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், எட்டியார்பட்டி தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி அக்கா, அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்று டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்து மிக்க மகிழ்ச்சி என்றும், சிறப்பு என்று சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர் அவர்கள், அருமையான பாடல் என்றும், தீபாகுமார் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்றும், சிறப்பு கேட்க கேட்க ஆனந்தம் என்றும், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜேம்ஸ் சுப்பிரமணியம் அவர்கள் தேன்மொழி அண்ணி விருப்பப்பாடல் சிறப்பு என்று வாழ்த்தியிருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்து, அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி ஆஹா அருமை என்று சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். கோல்டன் லைக்கும் கொடுத்துருக்காங்க தீபாகுமார் அவர்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் குருவி கீச் கீச்சின் அழகாக கத்துது சூப்பர் என்றும், உங்களுக்கு நான் பேசுறதெல்லாம் கேட்கல, எங்கிருந்தோ பேசுகிற குருவி மட்டும் உங்கள் காதுக்கு நல்லா கேட்கும். நே அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சகாநாட்டு படம் சிவாஜி விருப்பம், சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

சிவாஜி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல். செம சாங் இது. நிகழ்ச்சியில் ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள். குருவி கீச் கீச்சுன்னு அழகாக கத்துது, நீங்கள் பேசுகிறது நல்லாவே கேட்குதாக்கா அப்படின்னு சிரிக்கிறாரு. அது பிஜிஎம் அறிவு என்று கூறுகிறார் அறிவிப்பாளர் அவர்கள், அறிவழகன் மங்கை அவர்கள். என்னது பார்க்குறீங்க, ஏதோ ஒரு வாழ்த்து சொல்கிறார் அழகான பாடல் என்றும். தீபா குமார் அவர்கள், மிக மிக அருமை சூப்பர் சாங் என்றும் சூப்பர்ப் என்றும். அறிவழகன் மங்கைக்கு அறிவிப்பாளர் அவர்கள், அது குருவி இல்லை மைனா, எங்கள் வீட்டு வாசலில் அதற்கு கூடு வைத்திருக்கிறோம். கிச்சு கிச்சு கிச்சு கிச்சுன்னு வீட்டில் ஆளே இருக்கும் போதா கத்திக்கிட்டே இருக்கும் அப்படித்தான். அப்படியா அக்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் சிறப்பு. அறிவிப்பாளர் அவர்கள் பாடல், ஆஹா அழகான பாடல் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், என் விருப்ப பாடலை ஒலிபரப்பிய சகோதரிக்கு நன்றி நன்றி நன்றி மேம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தளபதி. பாடல் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடலிடோ வருகிறது.

தளபதி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான அட்டகாசமான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில்.

0: தீபாகுமார் அவர்கள் ஒலித்த பாடலுக்கு சிறப்பு பாடல் என்றும், இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் மீண்டும் ஒரு சூப்பர் ஸ்டார் பாடலா, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள் வேற லெவல் என்று பாடலுக்கு ஸ்டார் வழங்கி இருக்கிறார்கள். அறிவிப்பாளர் அவர்கள் தளபதி படப்பாடல் அழகு, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அட்டகாசம் என்றும், அருமையான பாடல் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், எஸ்பிபியையும் எஸ் ஜானகியையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மனதைவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்த்திடும் பாடலுக்கு பாடல் வரிகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் சூப்பர் என்று பாடலுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நன்றி.
1: திருக்குறள் 33. உள்ளம் வகையான் அரவினை ஓவாதே செல்லம்பாய் எல்லான் செயல். பொருள்: செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும்.
0: தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இருந்து செல்வம் செல்வி அவர்கள் தினம் ஒரு குரல் பகுதியில்.
1: திருக்குறள் 33. உள்ளம் வகையான் அரவினை ஓவாதே செல்லம்பாய் எல்லான் செயல்.
0: ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயாம் எல்லாம் செயல். செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்திலும் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறஞ்செயலை போற்றி செய்ய வேண்டும் என்று நமக்கு திருக்குறள் அளித்தவர் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இருந்து செல்வம் செல்வி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள்.
1: அறஞ்செயலை போற்றி செய்ய வேண்டும்.
0: அடுத்ததாக அவர்களுடைய பாடலே வருகிறது. படம் அண்ணாமலை பாடல் ஒரு பின்புறா என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் அனிட்டன் ஜோ, தங்கை விதுராக்குட்டி சோலைசேரி, கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் செல்வம் செல்வி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் ஒரு வெண்புறா அழகாக பாடி பறந்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், அனிட்டன்ஜோ, தங்கை விதுராக்குட்டி சோலைசேரி, கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவர்களுக்காக பாடல்.

செல்வம் செல்வி அவர்கள் திருக்குறளை வாசித்து அதற்கான விளக்கத்தை மிகவும் தெளிவாக வாசித்த சகோதரி விஜி அவர்களுக்கு மிக்க நன்றி. செல்வம் அவர்கள் நன்றி அண்ணே. அறிவழகன் மங்கை அவர்கள் திருக்குறளும் அதற்கான விளக்கமும் மிகவும் அருமை. நன்றி அறிவு. செல்வம் செல்வி அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பாடலை வழங்கிய சகோதரி விஜயரசகுமாரன் அவர்களுக்கும் பாடலை லைக் செய்ய அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி என்றும் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் மகிழ்ச்சி என்று ரஜினியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சூப்பர் என்று ரஜினியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். திருப்பியும் சூப்பர் என்று ரஜினியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ரெண்டு ஒரே போஸ்டர் ரெண்டு தடவை. அறிவிப்பாளர் அவர்கள் வேற லெவல் என்றும் தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் ஏசுதாசை கண்முன் கொண்டு வந்து ரஜினியையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி, மிக இனிமை இந்த பாடல் என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் எங்கள் விதிராவுக்காக பாடலை கேட்ட செல்வம் அண்ணனுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்று கைகூப்பி வணங்கியுள்ளார். செல்வம் செல்வி அவர்கள் மிக்க நன்றி சகோதரி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். செல்வம் அவர்கள் நன்றி அண்ணே. அறிவழகன் மங்கை அவர்கள் கட்டாந்தரையில் ஒரு துண்டை மீறித்தேன் தூக்கம் கண்ணை சொக்கு.

பட்டு மெத்தையில் பட்டு மெத்தை விரித்தும் பல் புது பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் வல்லையே இது இந்த காலமே. உங்களுக்கு அப்படி இருக்கோ அப்படியே அறிவு சிறப்பு. அழகான பாடல் வரிகள், நன்றி. செல்வம் செல்வி அவர்கள், என்னுடைய நிம்மதியெல்லாம் போகவில்லை, பாடலின் இனிமைக்காகவே பாடலை கேட்டு உள்ளேன். செல்வம் அவர்கள், யாருமே அப்படி சொல்லவே, நீங்கள் நிம்மதியாக சூப்பராக ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் செல்வன். அண்ணி எங்கே காணோம்? நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் ஸ்ட்ராபெரி, பாடல் கைவீசும் காற்றாய், விருப்பம் தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வியண்ணி, இஷாந்த், மௌனீஷ், மகதீஷ், மகி, பிரதிகா, அலெக்ஷா, நரேன், இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

ஸ்ட்ராபெரி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் எட்டியார்பட்டியில் இருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி பிரதிகா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில்.

தேன்மொழி முருகன் அவர்கள், வரியிலெல்லாம் நல்லாத்தான் சொல்கிறீங்க, இந்த பாட்டை பாடலாம்ல என்று அறிவழகன் மங்கை அவர்களுக்கு கூறுகிறார். செல்வம் செல்வி அவர்கள் செல்வி அனிட்டனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அனிட்டன் இப்போது எங்கள் இல்லத்தில்தான் இருக்கிறான். இப்பொழுது ஒலிக்கும் பாடலுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு அண்ணே. அறிவழகன் மங்கை அவர்கள், ஆமாம் அக்கா, பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு நிம்மதியாக தூங்கலாம்னு நினச்சா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலை, தூங்க விட மாட்டேங்குது. ஐயோ பாவம், காத்தடிக்கிற இடத்துல வந்து படுங்க. இந்த பாடலை கேட்டதில்லை தீபா, அருமை, அழகான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். தீபா குமார் அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி என்றும். சிறப்புமா, நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், ஒரு நாளாக தேன்மொழி கேட்ட கேள்விக்கு, ஒரு நாளாக இந்த பாட்டை பாடலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு நாள் கண்டிப்பாக பாடுகிறேன் என்றும். தீபா குமார் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை. தேன்மொழி முருகன் அவர்கள், கைவீசும் காட்சியை எங்கிருந்தாய், அருமையான பாடல், உருக்கமான பாடல், அருமை பாடலை தேர்வு செய்த தீபாமா, நன்றி வாழ்த்துக்கள். தீபா குமார் அவர்கள், இனிமையான இதமான பாடல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், மிக இனிமை இந்த பாடல் என்றும். தேன்மொழி முருகன் யாரையோ எட்டி எட்டி பார்க்குறாங்க, யாருன்னு தெரியல, கண்ணடித்து கொண்டு சிரிக்கிறார் குழந்தை வடிவத்தில். அற்புதம், சூப்பர் என்றும் இதயத்தை அள்ளி தூவி கொண்டிருக்கிறார் தேன்மொழி முருகன். அறிவழகன் மங்கை அவர்களுக்கு, அறிவிப்பாளர் அவர்கள், ஒரு நாள் எப்படியாவது பாடிடுவேன் சொன்னார்ல, எல்லா நாட்களும் பாடணும் அறிவு என்று அறிவிப்பாளர் அவர்களும். அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் ஆசிரியர் பா விஜய், கதாநாயகனாக நடித்த திரைப்படம். ஓ, பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள் கதாநாயகனாக நடித்த படம், பாடல் இனிமை, சிறப்பு. தீபா குமார் அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கும், கேட்டு மகிழ்ந்து பதிவிட முடியாத சொந்தங்களுக்கும் நன்றி. பாருங்கள் எப்படி நன்றி சொல்கிறான்னு. சிறப்பு தீபா. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில், நிகழ்ச்சிக்கு சாமந்தி பூ படம், கடவுளை நினைச்சி என்ற பாடல். விருப்பம் சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள், விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

சாமந்திப்பூ திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் மலேசியா வாஸ்தவன் குரலில். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு, அழகாக ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதனேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தீபா அவர்கள் கேட்டு மகிழ்ந்து பதிவிட முடியாத சொந்தங்களுக்கும் நன்றி என்ற பதிவுக்கு செல்வமன்ன அவர்கள் அழகு அழகு வாழ்த்துக்கள் சகோதரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் தேன்மொழியை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிடாதீங்க, கொஞ்சம் மிச்சம் வைங்க, சிக்கனம் ரொம்ப முக்கியம். சிக்கனத்துக்கு முதல்ல சிக்கன்னு போட்டார். சிக்கனம் ரொம்ப முக்கியம். அருமையான அழகான பாடல். தேர்வு செய்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி நன்றி என்று அறிவிப்பாளர் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாளாகிவிட்டது என்ற அறிவிப்பாளர் அவர்களும் தீபா குமார் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் மகிழ்வும் அன்பும் நன்றியும். தீபா குமார் அவர்கள் வேற லெவல் மகிழ்ச்சி நன்றி என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் கடவுளை நினைச்சி காரியம் நடக்கும் அருமையான பாடல் அரிதான பாடல் சிறப்பான பாடலை தேர்வு செய்த நமது இயக்குனர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயாவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் இயக்குனர் எங்கே போனாரோ ஆளையே காணும் தூங்கியிருப்பார், ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரியே தான் இருக்கிறாரு, சிக்கனா என்று கேட்டதற்கு சிரிக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடல்களை கண்டுபிடிக்க போய்விட்டார். அசத்தல் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்று தேன்மொழி முருகன் அவர்களும் வந்துட்டார் இயக்குனர் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி என்றும் சிறப்பு நன்றி என்றும் சிக்கனை மாத்திட்டாராம் அறிவழகன் மங்கை அவர்கள் இப்போ மாத்திட்டேன் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் என் பொண்ணுக்குத்தானே அள்ளி கொடுக்கிறேன் பரவாயில்லை அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக படம் பாஞ்சாலங்குறிச்சி பாடல் வந்தீங்களா வந்தீங்களான்னு கேட்குறாரு மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ

0: பாடி முடிச்சுட்டான். இனி நம்ம கூத்தை எடுத்து விட்டுருவோமா?
1: விட்டுருவா.
0: ஒரு ரெண்டாம் ஆளா தேர.

பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து வந்திகளா வந்திகளா என்று இந்த பாட்டை நான் கேட்டதே இல்லை. எங்கள் ஊரில் வேறு ஒரு தெருவில் தான் இந்த பாட்டெலாம் பாடுவோம், அதனால நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

என் பொண்ணுக்கு தானே தரேன், அள்ளி கொடுக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு தேன்மொழி கூறியதற்கு சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள், அப்படியா, சிறப்பு தாராளமாக கொடுங்க, வந்தீங்களா, பாடல் வர அடம் பிடிக்குது போல. ஏம்மா இது ஒரு மாதிரி பாடலாக தான் வர்றதுக்கு அடம் பிடிக்குது. இயக்குனர் அவர்கள் வரும், ஆனால் லேட்டாக வரும். தேன்மொழி முருகன் அவர்கள் அறிவு தேர்வு பாடல் எங்கே என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் அருமை என்றும், தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்று வணக்கம் நன்றி கூறி வாழ்த்து தெரிவித்து சிறப்பான பாடல் அருமை என்றும், இயக்குனர் அவர்கள் தேன்மொழிக்கு என்னுடைய தவறினால்தான், தவறின் காரணமாகத்தான் வருவதற்கு தாமதம், மன்னிக்கவும் என்றும், தீபாகுமார் அவர்கள் பாடல் அற்புதம் என்றும், இந்த பாடல் எங்க ஊரில் பாடினால் சண்டை வந்துவிடும் என்று அறிவிப்பாளர் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் தெருக்கூத்து பாடல் அருமை, பாடல் தேர்வு செய்த அறிவு மங்கை சிறப்பு நன்றி, தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், சூப்பர் சாங் என்றும், மறவர் குல மாணிக்கமா நீங்கள் அறிவு என்று அறிவிப்பாளர் கேட்டதற்கு ஆம் என்கிறார் அறிவு. தேன்மொழி முருகன் அவர்கள் கலக்குறீங்களே. அறிவிப்பாளர் அவர்கள் அவர்கள் கூறியதை கேட்டு ஐயையோ பயமா இருக்கு என்று பயப்படுகிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். அவங்களும் நம்மள மாதிரி

ஒரு மனிதர்கள் தானே, எல்லோரும் ஒரு இனம், ஒரு தாய், மக்கள், தமிழ் மண்ணில் மைந்தர்கள். எப்பா புல் அரிக்குதுமா? இல்லையா? அவர் அறிவழகன் இல்லையே என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு, மகிழ்ச்சி என்றும், மிக்க நன்றி என்றும், தீபாகுமார் அவர்கள் நன்றி என்றும், நெஞ்சார்ந்த நன்றி என்றும்.

தீபாகுமார் அவர்கள் இதுவரை அழகாகவும் அருமையாகவும் பொறுமையாகவும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சிறப்பு தீபா நன்றி நன்றிமா என்று குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி, வாழ்த்துக்கள் தீபா. நேரம் இப்பொழுது 11:51, 2 நிமிடம். சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் இதுவரை பாடி சென்ற பாடல்களை, ஒலித்து சென்ற பாடல்கள் அனைத்தையும் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் நமது இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நன்றி நன்றி வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.

உரையாடி சென்றார் சிறப்பாக. அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த பாடல், அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே. யார் இருந்தார்? அகிலா ஸ்ரீதர். அகிலா அருகே ஸ்ரீதர் ஐயா இருந்தார். அன்று ஒரு நாள் மட்டுமல்ல, என்றென்றுமே இருப்பார் அந்த அம்மையார் அருகில் ஸ்ரீதரையா அவர்கள். இதோ இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எல்ஆர் ஈஸ்வரியம்மா, சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல், இடம்பெற்ற படம் நாடோடி. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். எல்ஆர் ஈஸ்வரியம்மா சுசிலம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். என்னதான் எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று தெரியவில்லை. இந்த பெரிய லக்கேஜி பஞ்சாயத்தில் ஏதோ கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. கேடயமெல்லாம் அதை அள்ளி கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார் நம் சபரி வானொலி இருக்கும் நேயர்களுக்கு கொடுப்பதற்காக பரிசாக. சிறப்பு சிறப்பு, வாருங்கள் இதை இணைந்த வாழ்த்துக்கள் என்றும், ஆஹா என்ன இது சிறப்பு சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் வடிவேலை கண்முன் கொண்டு வந்து. நன்றி நன்றி ரகுபதி தம்பி அவர்களே நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்து சீதரையா அவர்கள், நிலவு பாடல்கள் காதுகளை வருடி செல்கின்றன. ஐயா காதுகளையே தான் வருடி செல்கின்றத, உங்களுடைய காதலையும் வருடி செல்கின்றது. அகிலாமாவோடு வைத்திருக்கும் ஒரு அன்பு, அருமையான அழகான பாடல், சூப்பர். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அன்றொரு நாள் இதே நிலவில் இனிமை, அன்றொரு நாள் இல்லை அகிலாம்மா, என்றுமே உங்களுடன்தான் உங்களுடைய ஸ்ரீதர், சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு பாடல், இனிது நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள், இசைத்தரம் அருமை சூப்பர் என்றும். அடுத்து தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து அழகரையா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அழகான எவர்கிரீன் பழைய பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரி அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கும், அழகான இசைத்தரத்தை தரத்தில் பாடலை எடுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி ராமாபுரம் அனுசியா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றிகள் ஐயா. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:25. அடுத்த பாடலுக்கு செல்வோம். செம்பருத்தி இந்த படத்திலிருந்து, நிலா காயும் நேரம் சரணம். நிலாவா காய்கின்றது, இங்கு வெயில் மண்டையை பொளந்து கொண்டிருக்கின்றது. சரி பரவாயில்லை, நாம் கற்பனையில் நிலாவையே சந்திப்போம். இதோ இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் மனோ ஜானகி குரலில். செம்பருத்தி படத்திலிருந்து, நிலா காயும் நேரம் சரணம். இதோ

என்ன நேயர்களே, அழகாக நம் சபரி வானொலி நிலவு காய்ந்து சென்றதா? பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள் அழகாக இசைத்தட்டை சுழட்டி விட்டு மென்மையாக ஒரு அழகான ஒரு நடனத்துடன் ஆடிக்கொண்டும் பாடலுக்கு இசையமைத்த இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அழகாக ஒரு வண்ண நிலவையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு தம்பி. அடுத்து விஜயார் சுகுமார் அவர்கள், ஆஹா அழகான பாடல், நிலா காயும் நேரம் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து ஸ்ரீதரையா அவர்கள், இங்கே வெயில் காயுது, அங்கே சபரி எஃப்எம் ஸ்டுடியோவில் நிலா காயுதோ? ஆமாம் ஆமாம், நான் இருக்கும் பகுதியில் வெயில் தான் ஐயா, இன்னும் சென்னை இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை. சிறப்பு சிறப்பு, ஒரு அழகான ஒரு பதிவு, பாடலுக்கேற்ற ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி அவர்கள், அருமையான பாடல், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் பாராட்டி உள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், நிலா கா அழகாக காய்கிறதோ, நிலாவோ நிலா காய்கிறதோ இல்லையோ, வெயில் பொழந்தடிக்கின்றது மண்டையை, அதை ரசிப்போம், இரண்டையுமே ரசிப்போம், துன்பம் இன்பம் எல்லாமே தான் நமக்கு தேவை. சிறப்பு சிறப்பு. ஆஹா ரகுபதி தம்பி அவர்கள், போண்டாவையும் சட்னியும் கண்முன் கொண்டு வந்து உள்ளார். இது போன பிறகு டீ வரும் எனக்கு, எடுத்துக்கொள்கிறேன். எல்லோரும் நாம் எடுத்து சாப்பிடுவோம். சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, மௌனராகம் இந்த படத்திலிருந்து நிலவேவா செல்லாதேவா, நிலவு எங்கும் போகாது செல்லவும் செல்லாது, நம்முடன் தான் இருக்கும். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் குரலில் இந்த அப்பாடல், மௌனராகம் படத்திலிருந்து நிலாவேவா செல்லாதேவா.

என்ன ஒரு மென்மையான, அழகான, அருமையான பாடல்! எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் குரலில் பாடல் உழித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் விஜய் அரசுகுமார் அவர்கள். நிலவேவா செல்லாதேவா பாடல் அருமையான தேர்வு அகிலா ஸ்ரீதர் அவர்களே. சூப்பர் சூப்பர் என்றும் அடடா ஆஹா என்றும் பாடலை பின்பாட்டாக பாடிக்கொண்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் விஜய் அரசுகுமார் அவர்கள். நன்றி. அடுத்து காயத்ரி அவர்கள், அழகான மெலோடி சாங்ஸ், சூப்பர் தேர்வு பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஆஹா, ரகுபதி தம்பி அவர்கள், போண்டா சாப்பிட்டு இன்னும் ஜீரணத்துக்கு வரவில்லை, அதற்குள் மசால் வடையும் டீயும் கண்முன் கொண்டு வந்துள்ளார், எடுத்துக்கொள்கிறேன் தம்பி, சூப்பர் சூப்பர் அருமை. அடுத்து தேன்மொழி அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும் பாராட்டி, சூப்பர் சாங் என்றும் பாராட்டி, பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார், ஆகா அருமை இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி அவர்கள், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும், ஆனால் நேயர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரியட்டும், தெரியும் வரும்பொழுது தெரியட்டும், ஆனந்த கண்ணீரா இல்லை அழகி கண்ணீரா என்று கண்ணீரை துடைத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ரதியும் கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு சிறப்பு ரகுபதி தம்பி அவர்களே. அடுத்து ஸ்ரீதரையா அவர்களே, நிலவை அழைக்கிறார்கள், வரும் வரும் வரும் வரும் வரும் வந்து கொண்டே இருக்கின்றது, எப்பொழுதும் வானில் நிலவு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. சிறப்பு அகிலா ஸ்ரீதர் அவர்கள், நினைவாலே அணைக்கும் பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள், சூப்பர். ஸ்ரீதரையா அவர்கள், எஸ்பி பாடல் அவார்ட்ஸ், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அழகரையா அவர்கள், மதுரை மாட்டுத்தாமரை அழகரையா அவர்கள், கவிஞர் வாலி அவர்களின் பாடல் வரிகள் அருமை, அழகான இசை இளையராஜா. இந்த படம் 1986 மணிரத்னம் இயக்கத்தில் மோகன் ரேவதி கார்த்திக் சிறப்பு தோற்றத்துடன் நடித்த படம் என்று ஒரு அழகான ஒரு தகவலை தந்துள்ளார்கள். நன்றி நன்றி இங்களையா. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், பாடும் நிலாவின் அழைப்பு அல்லவா? ஆமாம் ஆமாம், சிறப்பு சிறப்பு. ஆனால் இன்று வந்து உங்களுடைய தொகுப்பில் உங்களுடைய கணவர் இணைந்தார் பாருங்க, அதுதான் இதைவிட சிறப்பு. இத்தனை நாளாக காத்திருந்து இன்று உங்களுடைய தொகுப்பு வரும் பொழுது இணைந்தாரே, அதுதான் மிக மிக சிறப்பு நம் வானொலிக்கும் உங்களுக்கும் சிறப்பு. அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக, இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய விருப்பத்தில் நிலவு என்று வரும் சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, மனோகர் அண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:41. அடுத்து நிலவே மலரே, இந்த படத்திலிருந்து மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, சுசிலம்மா குரலில். ஆனால் அகிலாம்மா மடியில் எத்தனை பூக்கள் பூத்திருக்கின்றது என்று தெரியவில்லை, அந்த பூக்களுக்காக இந்த பாடல். இதோ நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம் அழகான அருமையான பாடலை. நிலவே மலரே படத்திலிருந்து மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, இதோ சுசிலம்மா குரலில்.

0: அழகான அருமையான பாடல் சுசிலமா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இந்த படத்தில் நடித்த நடிகை கண்முன் கொண்டு வந்துள்ளார் நதியா அவர்களை, ரகுபதி தம்பி அவர்கள். சிறப்பு தேன்மொழி அவர்கள், பாடல் மிகவும் அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது. இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்றும் பூக்கொத்தை கொடுத்து வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. அடுத்து திண்டல்மலை பூசப்பன் ஐயா அவர்கள், நானும் பாடலை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் மாம்பழம் சாப்பிட்டு கொண்டு பாடலை மாம்பழம் ருசியோடு பாடலோடு ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு என்னுடைய நண்பர்கள் தான் எப்படி இருக்கின்றார்கள், பதிவிடுங்கள் சகோதரரே. சிறப்பு. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், வெண்ணிலா நேரத்தில் வேணுகானம் பாடல் கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும், எல்லாமே வேணுகானம் பாடல் கிடைக்கும். இதோ ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: வணக்கம். வணக்கம்.
0: வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நீங்கள் அறிமுகப்படுத்திங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நேயர்களுக்கு தெரியணும் வேணுமா அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: வணக்கம், நான் அம்பத்தூர்லேருந்து டிகே ஸ்ரீதர் பேசுகிறேன்.
0: நன்றி. வாங்க.
1: ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போயிட்டு
0: இருக்கு. நன்றி.
1: அகிலா ஸ்ரீதர் அழகான பாடல்களை தொகுத்து கொடுத்துருக்காங்க.
0: சரி, இந்த படத்தில் வந்து மண்ணில் வந்து நிலவே என் மடியில் பூத்த மலரேன்னு சுசிலம்மா பாடி சென்றார்கள் அல்லவா, உங்கள் இருவர் மடியில் பூத்த மலர்கள் எத்தனை என்று சொல்லுங்களேன் கேட்போம்.
1: ஒரே மலர்
0: அவங்களுடைய பெயரை சொல்லுங்களேன். சூப்பர் சூப்பர். சிங்கக்குட்டி. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நம் நிகழ்ச்சிக்கு வருவோமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. என்ன நேயர்களே, புதிதாக இணைந்த நம் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் நம்முடன் ஒரு சிறு உரையாடலை உரையாடி சென்றார். அவருக்கு ஒரு சிங்கக்குட்டியும் பிறந்திருக்கு, அவரையும் அறிமுகப்படுத்தி விட்டார். சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள். இந்த படலுக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், என் நிலவுக்கு யார் மேலும் கோபம் வராது. இதோ பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒரு அழகான அருமையான மென்மையான பாடல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: அழகான ஒரு மென்மையான குரலில் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடி சென்றார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், திண்டல்மலை பூசப்பண்ணையா அவர்கள் என்னுடைய நண்பர்களை கேட்டேன் அல்லவா, அவர்கள் அழகாக மயிலையும் ஆடையும் அனுப்பியுள்ளார்கள், பார்த்து ரசிப்போம். நானும் பார்த்து ரசித்தேன். சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள் பழமையான பாடல்கள் என்றும் இனிமை பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு நன்றி. அருமையான பாடல், அருமையான பாடல்களை தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒழித்த பாடல்கள் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்திலிருந்து, நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, யார் அந்த அழகு? அகிலாதான். கற்பனையில் யார் பாடுகிறார்கள்? ஸ்ரீதரையா அவர்கள். இப்பொழுது நிஜத்தில் பாடும் குரல் டி எம் சவுந்தரராஜன் குரலில், இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

என்ன ஒரு அழகான அருமையான பாடல். வாலி வரிகளே வரிகள் தான். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் வர்ணனை செய்யணுமோ அப்படிப்பட்ட வரிகளில் அழகாக தொகுத்து அந்த பாடலை அனுப்பி உள்ளார். பாடல் வரிகளை சூப்பர் அழகான அருமையான பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ஸ்ரீதரையா அவர்கள் நிகழ்ச்சி கலை கட்டுகிறது என்று பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு சிறப்பு ஐயா. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், ஊடல் காதலியை சமாதானப்படுத்தும் பாடல், பிபி ஸ்ரீனிவாஸ் மென்மையான குரலில் இனிமை, இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு இந்த பதிவு சூப்பர். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, ஆஹா இந்த அழகு யாருக்குமே வராது ஐயா, சூப்பரான ஒரு அழகு, அருமை அருமை சூப்பர். அவர் ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. அடுத்து நிலவு ஒரு பெண்ணாகி சிரிக்கின்ற அழகோ, ஆமாம் அழகோ அழகுதான் உங்களுடைய ரதி. உருவம் ஒரு வில்லாகி வாழியன வாலிதான், ஆமாம் வாலி வரிகள் தான் இந்த பாடல் அமைந்தது சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ என்று நம் அகிலா ஸ்ரீதர், அகிலா ஸ்ரீதர் ஐயா அவர்கள் அகிலாவை பற்றி பாடிச் சென்றார்கள் டிஎம் சவுந்தரராஜன் குரலில் நிஜத்தில். அடுத்து குங்குமச்சிமிழ், இந்த படத்திலிருந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. பாருங்கள் நிலவு கூட தூங்கிடுமா, ஆனால் அந்த அகிலாம்மா அவருடைய நினைவு அகிலா ஸ்ரீதர் அவருக்கு என்றுமே தூங்காதாம். இதோ இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் குங்குமச்சிமிழ் படத்திலிருந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் குரலில் பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் ரகுபதி தம்பி அவர்கள். ஒரு அழகான ஒரு பெண்ணை கண்முன் கொண்டு வந்தார் அல்லவா. அதற்கு ஸ்ரீதர் ஐயா அவர்கள், ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா பெண்ணை சிரிக்க சொன்னால் பாட்டியை சிரிக்க வைத்துள்ளீர். பாட்டியும் தனது ஒரு சிறு வயதில் பெண்தானே. இவருடைய ஃபேவரட் பாட்டி, ரகுபதியோட ஃபேவரட் பாட்டி இவங்க. சிறப்பு சிறப்பு. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, உறவுகள் உறவுகளின் அன்பால் நினைவுக்கு அனைவருக்குமே இது பொருந்தும். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, உறவுகளின் அன்பால் நினைவுக்கும் அனைவருக்குமே இது பொருந்தும் என்று ஒரு பதிவு. சூப்பர். விஜய அரசகுமார் வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழியவர், ஒரு நிலவு பெண்ணாகி பாடலும் நிலவு தூங்கும் நேரம் இரண்டு பாடலுமே அருமையான பாடல். மெலோடி பாடல்களை அருமையாக தேர்வு செய்த சகோதரிகளுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாராட்டிய பாடலை கேட்டு பாராட்டிய நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். பாருங்க, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்றும், நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகோ என்றும், நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது என்றும் இவ்வளவு லீலைகளை படித்துவிட்டு இப்பொழுது இருவர்களும் எங்கு செல்கிறார்கள் பாருங்கள். யார் இருவர்கள்? அகிலாவும் ஸ்ரீதர் ஐயா அவர்களும் தேன் நிலவுக்கு செல்கிறார்கள். நிலவு மலரும் பாடுது, என் நினைவில் தென்றல் வீசுது. வீசட்டும் வீசட்டும். ஏ எம் ராஜா இசையமைத்து அவர் குரலிலும் அவருடன் இணைந்து சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் தேன் நிலவு படத்திலிருந்து. நிலவும் மலரும் பாடுது, என் நினைவில் தென்றல் வீசுது. வீசட்டும் வீசட்டும். நடத்துங்க நடத்துங்க. இதோ இந்த பாடலை நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம்.

அழகான மென்மையான குரலில். ஏ எம் ராஜா இசமைத்து அவருடன் சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடி சென்ற பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் ரகுபதி தம்பி அவர்கள் விஜய் அரசகுமார் வேற லெவல் என்று பாராட்டினார் அல்லவா. அதற்கு இவ்வளவு நேரம் பதிவு பாடவில்லையே என்று தூங்கிவிட்டு வேற லெவல் என்று பதிவு போடுகிறீர்களா என்று ஒரு கிண்டலான ஒரு நகைச்சுவையான ஒரு பதிவை போட்டு கொண்டிருக்கின்றார். சிறப்பு சிறப்பு. பாவம் அவங்க என்ன செய்வாங்க ரகுபதி, பேத்தி குழந்தை வீட்டில் இருக்கா, தடுப்பூசி போட்டதால் குழந்தைக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை என்று தகவல் வந்தது. அவ்வளவுதான், குழந்தையை பார்க்க பேத்தியை பார்க்க வேண்டும் அல்லவா வித்ரா குட்டியை. நன்றி நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் கைத்தட்டி காக்கா காக்கா போ, இது என்ன இது வசனம் என்று எனக்கு தெரியவில்லை. 23 புலிகேசி என்று அந்த படத்தில் வரும் போல இருக்கு இந்த வசனம். வடிவலை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பதிவை ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து சபரி சொந்தங்களுக்கு நன்றி என்றும், தொகுத்து வழங்கிய அனுசுயா சகோதரிக்கு வாழ்த்துக்களும் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார். நன்றி நன்றி, உங்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் சகோதரி. அருமையான அழகான பாடல் தொகுத்து கொடுத்துருக்கீங்க. இன்று நம் சபரி வானொலியில் நிலவு காய்ந்து கொண்டிருக்கின்றது, வெயில் தெரியவே இல்லை. அந்த குளிர்ச்சியில் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நிலவின் ஆளுகையில் யார்தான் மயங்க மாட்டார்கள், அதுவும் 3 வரவழைத்தால். ஆமாம் ஆமாம், அருமையான பாடல்தான் என்று வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, இன்று சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்களின் தொகுப்பில் நிலவு என்ற பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம், மனோகரன்னா நான் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 4:14. அடுத்து உதயகீதம். இந்த படத்திலிருந்து பாடி நிலாவே தேன் கவிதை பூ மலர. உதயகீதம் படத்திலிருந்து பாடுநிலாவே தேன் கவிதை பூ மலர. இதோ ஜானகி அம்மா அவருடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். ஜானகியம்மா, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து யஜமான் இந்த படத்திலிருந்து நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து, இதோ இப்பொழுது ஒலித்த அதே குரலில்தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகியம்மா குரல் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: என்ன நேயர்களே, அழகான அருமையான ஒரு சோகம் என்றும் சொல்ல முடியாது, சுகம் என்று சொல்ல முடியாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி ஒரு தத்துருவமான பாடல்கள் ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள். ஆகா, அருமை இனிமை பாடல் மிகவும் அருமை என்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள், ஜானகியின் அழகு குரலில் அருமையான பாடல் தேர்வு என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒரு முக்கிய ஒரு செய்தி ஆரணி பிரகாஷ் அவர்கள் அனுப்பியுள்ளார்கள். ஒரு சோப்பு அகரத்தமிழ் என்ற ஒரு நீதியத்தில் ஒரு சோப்பை விளம்பரம் படுத்தியிருக்காங்க போல இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மேல் உள்ள சோப்பை வாங்கினால் அதில் உள்ள கூப்பன் மூலம் மிக்சி, குக்கர், கிரைண்டர் உள்பட பரிசு பொருட்கள் கிடைக்கும் என்றும், மாலையில் உங்கள் புகைப்படம் விஜய் டிவியில் வரும் என்றும் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி படம் பறிக்கும் கும்பல் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் விழிப்புடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு அழகான ஒரு செய்தியை நம் சபரி வானொலிக்கு கொண்டு வந்துள்ளார், பதிவிட்டுள்ளார். சிறப்பு, நாம் எப்படி எச்சரிக்கையாக இருந்தாலும் ஏமாறுபவர்கள் ஏமாற்றுவார்கள், ஏமாறி கொண்டு இருப்பவர்களும் ஏமாற்று கொண்டு தான் இருக்கின்றோம். ஏமாறும் ஒரு இது சிறப்பு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், அருமையான பாடல் மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், பாடல் மிகவும் அருமை, அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதோ பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: ஹலோ, சொல்லுங்க சகோதரி.
0: வாங்க வாங்க வாங்க, நிலவுகளா எடுத்துன்னு வந்து குவிச்சிட்டீங்க நம்ம சபரி வானொலியில்.
1: இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகான அழகழகான பதிவுகள் இன்னும் வந்து உங்களை வந்து இதயத்தை தொட்டு போகுன்றதுல சந்தேகமே இல்லை.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, இன்னும் ஒரு இரண்டு தொகுப்பு உங்களுடைய தொகுப்பே இருக்கு, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதை விட இன்னும் சிறப்பான தொகுப்பு ஒரு சில
1: சிறப்பாக இருந்தாலும் அந்த சிறப்பா வழங்குற சகோதரிக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும்.
0: நன்றி நன்றி.
1: பாடலையும் தேடி கண்டுபிடிச்சு அத வந்து அழகான ஒலித்தரத்துல வந்து வழங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல.
0: நன்றி.
1: இது வந்து முகஸ்துதி எனக்கு எல்லாம் பழக்கம் இல்ல, ஆனா வந்து இது நீங்க வழங்குற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கேத்த பதிவுகள் போடுற எல்லா சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்துல.
0: நன்றி நன்றி. எல்லாமே பார்க்கும் விதத்தில் பார்த்தால்
1: அழகுதான்.
0: சரிங்க சகோதரி, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். நந்தவன தேரு, இந்த படத்தில் இருந்து வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே, அழகான ஒரு அருமையான பாடலை கேட்டுவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி நன்றி சகோதரி. நன்றிமா. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியில் பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரி ஒரு சிறு உரையாடலை உரையாடி சென்றார், சிறப்பு. இதோ நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். நந்தவன தேரு, இந்த படத்திலிருந்து வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே, இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல்.

நிகழ்ச்சி நிறைவுப்பாடல் அழகாக ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் இன்று இதயராகத்தில் நிலவு பாடல் தொகுப்பு அருமை. சகோதரி அகிலா ஸ்ரீதர் மீண்டும் நன்றி. சகோதரர் ஸ்ரீதர் அவர்கள் சபரி வானொலியில் இணைந்துள்ளார், வரவேற்போம். பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? நிகழ்ச்சியில் தலைவர் பாடல்கள் நிறைய பாடுவார், சிறப்பு. பாடல்களை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அனுஷியா அக்கா அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. இயக்குனர் கீதநேசனையா அவர்கள், வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி மானே, நிறைவு பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. ஆரணி பிரகாஷ் அவர்கள், பாடுநிலா எஸ்பியோட குரலில் பாடிய பாடல் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள், வேலை காரணமாக பாடல்களை அருமையாக பதிவு போட நேரமில்லை, பரவாயில்லை. பதிவு போடவில்லை என்றால் என்ன? கேட்டுக்கொண்டே உங்கள் வேலையை பாருங்கள், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. நன்றி. அடுத்து பாடல் மிக அருமை என்று கை கொடுத்து பாராட்டி மலர்தூவி வாழ்த்து உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கும் நிகழ்ச்சிக்கும். இதுவரை நம் சபரி வானொலியில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அவர்களுடைய தொகுப்பில் திருடி, ராமன் எத்தனை ராமனடி, நாடோடி, செம்பருத்தி, மௌனராகம், நிலவே மலரே, போலீஸ்காரன் மகள், உலகம் சுற்று வாலிபன், குங்குமச்சிமிழ், தேன்நிலவு, உதயகீதம், எஜமான், நந்தன தேரு, இத்துணை படங்களிலிருந்து நிலவை குறிக்கும் பாடல்களாக தொகுத்து வழங்கினார். பாடல்களை நாம் அனைவரும் கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நில இயக்குனர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்துக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.